அல்லாஹ்வோர் அப்துல் முத்தொலிப் அவர்களுள்ள புதவிகளும் உதகும் தொஹா தேவி உதகும் தொஹா தேவி மைமூனத்தோர் தண்டி உஹத்தா மின் ஹோஜாத்தின் ஜௌஜத்தும் உல்ஃபலும்.